ஜானை மனுக்குவை மன்னே மாறுகிட்டு ஆகன பாய் மன்னே பசியும் பருகிட்டு ஜாய் மன்னே மாகன சேல பந்த் மன்னே தர்ம சேத்தி சனு பந்த் ஐசா நாம நிரஞ்சன ஹோய் ஜிக்கு மன் ஜானை மனுக்குவை மன்னே பாவை மோக துவாரு மன்னே பருவாரி சாதாரு மன்னே தரே தாரே குரு சிக் மன்னே நானுக்கு பகை நிக் ஐசா நாம நிரஞ்சன ஹோய் ஜிக்கு மன் ஜானை மனுக்குவை பஞ்ச

சத்குரு பிரசாத் சோ புருக்கு நிறஞ்சனார் புருக்கு நிறஞ்சனார் அகமாகமிய பார சப்தியாவை துத ஜி அர் சச்சே சிறஜனஹாரா சப் ஜி துமாரே ஜி தூ ஜியா கா தாத்தார ஹர் தியாகோ சந்தோ ஜி சப் துக்கு சாரணஹாரா ஹரியாப்பே ஠ாக்கர் ஹரியாப்பே சேவக ஜி கா நானக ஜந்த விசாரா தூ கட் கட் யந்திர சர்ப நிரந்தர் ஜி ஹரே கோ புருக்கு சமானா